ஆதவ சம்போதிதம் ஆதங்கவாத விஷயே த்விமுகி மாபதண்டம் சமாபயிதும் ச விஹிதம் ஆஹ்வானம். உத்தர ரயில்வே மண்டலஸ்ய முராதாபாத் விபாகே அவசிஷ்டே த்வாதசாதிக சப்தசத கிலோமீட்டர் மிதே ரயில்மார்க்கே கவசைதி சதுர்தசாம்ச சூன்யம் பிரணாலியை பாரதீய ரயில்வே விபாகேன சப்தத்யதிகைகசத கோடி ரூப்யகாணி அனுமோதிதானி. நேபாளதேசே வியாபக விநாசானந்தரம் ஜலாப்ளாவேன மிருதானாம் சங்க்யா சப்தாசீத்யதிக நவசதம் சம்ப்ராப்தா. ஆகாஷவாண்யாஹ எஃப்எம் கோல்ட் வாஹினி அத்ய ஸ்வகீயாம் ரௌப்ய ஜயந்தீம் ஆசரதி. அபி ச பாரதீய ரிது விபாகேன சத்தீஸ்கட் ராஜ்யாய ரக்தவர்ண பரா சஞ்சேதனா நிஸ்ஸாரிதா. ஷ்வஹ யாவத் ஜார்கண்ட ஒடிஷா பூர்வோத்தர பாரதஸ்ய பாகேஷு பிரபல வ்ருஷ்டேஷ்ச வர்ததே சம்பாவனா. அத வார்த்தாஹ விஷதீகிருத்ய. பிரதானமந்திரிணா நரேந்திர மோதினா அத்ய கிர்கிஸ் கணராஜ்யஸ்ய ராஜதான்யாம் பிஷ்கேக நகரே ஆயோஜித்தஸ்ய ஷங்காய் சஹகார சங்கடனஸ்ய ராஷ்ட்ராத்யக்ஷாணாம் பரிஷதஹ ஷட்விம்சதிதமே உபவேசனே பாகம் நிர்வியூடம். சிகர சம்மேலனம் சம்போதயன் பிரதானமந்திரி சர்வேப்யஹ சதஸ்ய தேசேப்யஹ ஆஹ்வானம் அகரோத் யத்தே ஆதங்கவாதஸ்ய வித்தபோஷணம் நியுக்தி பிரக்ரியாம் சரமபந்தி பிரச்சாரம் சுரக்ஷித ஆஸ்ரயஸ்தானானி சம்பூர்ணதயா விநாசயேயுஹ. சஹ அவதத் யத் ஆதங்கவாதஸ்ய த்விமுகி மானகானாம் க்ருதே கிமபி ஸ்தானம் நாஸ்தி. விஸ்வஸ்ய விபின்னேஷு பாகேஷு வித்யமானானாம் சங்கர்ஷாணாம் விஷயே ஸ்ரீமோதி சிந்தாமபி பிரகடிதவான். விஸ்வஸ்ய விவித பாகேஷு பிரச்சலத்சு சங்கர்ஷேஷு சிந்தாம் பிரகடயன் ஸ்ரீமோதி ந்யவேதயத் யத் யுத்தானி சங்கர்ஷாஶ்ச கஸ்யாபி சமஸ்யாயாஹ சமாதானம் நைவ வர்ததே. சர்வே விவாதாஹ சம்பாஷண மாத்யமேன கூட்டநீத்யாச்ச சமாதேயாஹ. பிரதானமந்திரி அவதத் யத் பாரதம் ஆபணம் யோஜயித்தும் வியாபாரம் சௌகரியயுதம் கர்த்தும் விகாசஸ்ய நூதனான் மார்கான் உத்காடயித்தும் ச சர்வான் பிரயத்னான் சமர்த்தயதி. பரஞ்ச ஏதாதிருஷாஹ பிரயத்னாஹ சர்வேஷாம் தேசானாம் சார்வாத்மியஸ்ய பிராதேசிக அகண்டதாயாஶ்ச பூர்ணதயா சம்மானம் குர்வந்தி இதி ஸஹ அவதானம் தத்தவான். ஸ்ரீமோதி அவதத் யத் பாரதம் கதவர்ஷே ஷங்காய் சஹகார சங்கடன சபியதா